குழம்புகிறார், சந்தேகம் கொள்கிறார், வேதனையை அடைக்கின்றார். இறுதியில் இறை தூதர் மூலம் தெளிவடைகிறார். தெளிவின் ஒரு பரிசு இம்மானுவேல், என்றும் கடவுள் நம்மோடு என்ற மனநிலை. இந்த குழப்பம் மனித வாழ்வோடு இணைந்த ஒன்று. தெளிவு குழப்பத்தில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. அந்த தெளிவை நமக்கு தருபவர் தூய ஆவியானவர். தெளிவு நம்பிக்கையை தருகிறது, நம்பிக்கை மகிழ்ச்சியை தருகிறது, மகிழ்ச்சி மனித உறவுகளை பலப்படுத்துகிறது. மகிழ்ச்சியான மனித உறவுகள் நம் வாழ்வோடு வலம் வந்து நமக்கும் பிறருக்கும் அர்த்தமுள்ள இறை மதிப்பீடான மனித வாழ்வு வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அன்னையின் பிறப்பு விழாவில் ஆனந்தம் கொண்ட பிள்ளைகளாக அவளுடைய கரம் பற்றி கொண்டு இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம்.

மாரக்கந்தனின் பெருவிழா காலத்தில் இம்முறையும் நாம் உங்களோடு. சக்தி யாழ் நேரலை தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்ச

0: வழங்கும் அசிகரதா பிக்மி ஃபுட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகங்களிலிருந்து சுவையான உணவுகள் விஷட விலை கழிவுகளுடன் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பிக்மி ஃபுட் மூலமாக உங்களை தேடி வரும். இப்போதே பிக்மி ஆப்பை டவுன்லோட் செய்து பிக்மி ஃபுட்டில் ஆர்டர் செய்யுங்கள்.
1: 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com கண்ணன் திருக்குளத்திலிருந்து வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர் திரைப்படத்துக்காக ராக் ஸ்டார் அனிருத் இசையமைத்து பாடிய பாடல் கேட்டோம். இப்போ டாக்டர்னு அந்த வார்த்தை சொன்னதுமே அச்சோ டாக்டரை போய் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா ரொம்ப நாளா கால் வலிச்சுட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, தலைவலிக்குது, ஏன்னு தெரியல, உடம்பு ஃபுல்லாவே ஒரே பெயினாவே இருக்கு வனிதாவேன்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறதா இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்களுடைய கந்தன் திருக்கூடத்துக்கு நீங்க வாங்க. கந்தன் திருப்பணத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்குமே இலவச மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்றதுக்கு நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுடைய நிலவரம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். சோ கந்தன் திருப்பணம் வந்தீங்கன்னா இலவச மருத்துவ பரிசோதனைகளையும் நீங்க மேற்கொள்ளலாம். வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க, வீட்டுல சின்னவங்க இருக்காங்களா? நல்லா தான் சாப்பிட்டு இருந்தான், திடீர்னு ஏன் சாப்பிட மாட்டேன்னு தெரிய மாட்டேங்கிறான், கண்ணுபட்டிருக்குமோ, பிள்ளைக்கு டக்குன்னு காய்ச்சல் வந்துருது, நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாம இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பெற்றோரா இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு நீங்க நான்ட்ரோஃபோ HMO வழங்குங்க. நம்முடைய குழந்தைக்கு எப்போதுமே சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் போது Omega-3 Probiotics, Omega-3 and 6 ஆகிய போஷணை கூறுகள் அடங்கிய ஒரே ஒரு மில்க் ஃபார்முலான்னு சொன்னா கண்டிப்பா அது நான்ட்ரோஃபோ HMO மட்டும்தான். குழந்தையினுடைய நீண்ட கால ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது நெஸ்லேவின் 155 வருட கால அறிவியல் நிபுணத்தோடு வரக்கூடிய நான்ட்ரோஃபோ HMO.
2: உங்கள் நாலாவது பயணத்தை மேலும் சிறப்பாக சிந்திக்கின்றீர்களா? இதோ BYDC Lion 5 புத்திசாலித்தனமாக சேமித்து உங்கள் பயணங்களை மேலும் தொடருங்கள். இன்றே BYD ஷோரூமுக்கு விஜயம் செய்யுங்கள் அல்லது 0112-125-125 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
3: இலங்கையின் மிகப்பெரிய காலணி சந்தையான ஹெலங்கா மெகா விற்பனை செப்டம்பர் 5 முதல் 30 வரை யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெறும்.
4: AI-இன் எதிர்காலத்தை மேலும் பலப்படுத்தும் ஸ்ரீலங்கா AI Week 2026 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் SLT மொபைல் இணைந்து முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா AI Week 2026 சிந்தனையாளர்கள், புத்தாக்கடர்கள் மற்றும் துறைசார் தலைவர்களை ஒன்றிணைத்து எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஐடியாக்களையும் தொழில்நுட்பங்களையும் ஆராய உள்ளது. 2026 செப்டம்பர் 25 முதல் 30 வரை நடைபெறும் இந்நிகழ்வின் உரையாடல்கள் மற்றும் முக்கிய அம்சங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றே பிரவேசியுங்கள் AIExpo.lk.
5: லாபமாயுள்ள தரம் குறைஞ்ச வீல்ல நான் வேலையை தொடங்கினேன். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை கனவுல கூட காணக்கூடாது.
6: குடும்ப சந்தோஷத்தை மோசமான வீலால் வெட்ட இடமளிக்காதீர்கள். PE+ வீல் மட்டும் வாங்குங்கள். PE+ ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வேலைக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது.
7: CDB நிலையான வைப்புகள் மூலம் 15% வரையான நிகரற்ற அனுகூலங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0117-388-388 அழைக்கவும். BBB LKA Outlook Stable Fitch Ratings Lanka Limited மதிப்பீடு பெற்றது. இலங்கை மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற நிதி நிறுவனமாகும்.
8: இதோ வந்து விட்டது, தட்டு தட்டாய் கட்டுங்கள், கட்டுக்கட்டாய் வெல்லுங்கள். இன்சி சம்ஸ்தா ஸ்லப் பரம் ஸ்லப்பிலை அமைக்க 100 சீமெண்ட் பைகளை வெல்லுங்கள். இன்று முதல் குறைந்தபட்சம் இன்சி சம்ஸ்தா சீமெண்ட் பைகள் 5 கொள்வனவு செய்த பில் பத்திரத்தின் புகைப்படம், உங்கள் பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்துடன் 0777-96-76-76-76 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் அல்லது மிஸ் கால் செய்யுங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது.
1: இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல ஊவா கிழக்குல 75 mm அதிகமான பலத்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமா ஊவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனருவி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 பிறகு அங்கங்க மழை அல்லது இடியோடு கூடிய மழை பெய்யக்கூடுமா? ஆனா எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்துல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எம்மாடியம்மா என்னம்மா கொளுத்துது தெரியுமா இந்த வெயில், முடியல, அப்படியே ஊத்துது. அதுவும் இந்த தண்ணி ஊத்து மாதிரி கையெல்லாம் கை காலாம் கசிச்சுட்டே இருக்கு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க வெயில் அடிக்குதுல, இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏன்னா துணியெல்லாம் துவைச்சு போட்டா அடுத்த செகண்டே காஞ்சிரும் போல இருக்குன்னு. காஞ்சிருந்தா ஆனா யாரு துவைக்கிறது?
9: Her Rus kam kamak na vorhoboshan va bo usulhoy nav و امیدوار هستم که بسیاری ها این چی را میموزن. من مثلا شخصا من خوندن و نوشتن هنوز پیش از اون که در مکتب درس میخوندیم از تلویزیون یاد گرفتم. پیش سالی که ما نوروز بودیم مکتب خون بودیم همین خیلی برنامه در تلویزیون تاجیکستان پخش میشد، آموزش خط فارسی و همین ساعت و دقیقه های بسیار معین و چی پخش میشد و برنامه. ما چیکار هم که میداشتیم همون وقت ساعت تگ تلویزیون و با як устоди бисёр азиз ки нишон медодам бо бур дар доска менавиштан дар тахтаи синфи бо он кас яъне телевизора тамошо карда худамон дар варақҳо дар дафтарҳо навишта ҳамин гуна оҳиста оҳиста ин хата хондан навиштанаша ёд гирифтем ҳанӯз пеш аз он ки дар мактабҳо таълим дода шавад моро ва ин бисёр таъсири хуб дорад ва умедворам ки این چیز البته امکان پذیر می شود. اما ما کم کم بدتر برمیگردیم بعدی بخش رکلامه و سرود و سیفوی جالبتر ما در پیش داریم. امروز ما همچنین یک مهمان هم داریم یک گوازخان هم دعوت کردیم. امیدوارم ساعتی سیومی برنامه ما بازم جالبتر می شود.
10: Реклама дар Азия Плюс. Ба муносибати 35-умин солгарди истиқлолияти давлати Ҷумҳурии Тоҷикистон, ташкилоти амонати қарзи хурди эмин сармоя иқдоми махсусро бо номи истиқлолият барои шаҳрвандон пасандози муҳлатнок бо 20% солона пешниҳод менамояд. Муҳлати пасандоз 1 сол. Шумо метавонед маблағи худро бо эътимод нигоҳ дошта, даромади калон ба даст оред. تاب نماید. اقدام تا 9 سپتامبر سال 2026 عمل میکند. رقم برای تماس 66 11. امین سرمایه. دیگر مشکلی نیست.

தென்மைப்பெரு திட்டத்துக்காக மிரட்டில் இருந்து பாடல் ஒழிப்பதை உங்களுக்காக உங்களுக்கு பெரிய வானொலியும் விடாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்கள். சொல்லி தேவன் கழகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கின்றார். அவருடைய வழிகளில் நாங்கள் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தை குறித்தான கவலை, இப்படிப்பட்ட கவலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நேரிடவே நேரிடாது. தேவனுடைய பாதைகள் எப்பொழுதுமே எங்களுக்கு சந்தோஷமானவைகள், அது சமாதானத்தை தருகின்றவையாக இருக்கின்றது. ஆகல் பிரியமானவனை தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தொடர்ந்து மனிதர்கள் உங்களுக்கு பிணியமான உடகங்களுக்காக எடுத்த பாடல் அழைப்பின் குரல் இசைத்தட்டிலிருந்து வருகின்றது.